0: இன்னட்ரோனிக் ஆன கவுன்சிலிங் பவர்ஸ் சேவி.
1: மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, மன்னிச்சிடுங்க.
2: Disculpa, nós não sabemos o que nós devemos fazer.
3: Entschuldigung. Aber wir sehen gerade nicht so aus, als hätten wir einen Plan.
4: Kshama mangna. Hum bas nahi jante ki hamein kya karna chahiye.
5: Perdón. No tenemos pinta de tener un plan.
6: Przepraszam, ale nie wiem, co możemy zrobić.
7: Promiňte, momentálně to vypadá tak, že žádný plán nemáme.
8: Oh, that died uns late. Wir kicken wohl gerade nicht so gut, als haben wir einen Plan.